வான் அமுதம் வாழ்க தமிழ் வணக்கம். உள்ளூர் வானொலி நெல்லிவெளியை 88.6 அலைவரிசையில் விட்டில் சி தமிழ்ச் சங்கத்தின் வானமுதம் நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வண்ண தமிழ் வந்தனங்கள். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு www.pvfm.org.au என்ற இணையதளத்தின் ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி www.inbatamil.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை இணையர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பில் இன்றைய குரல், உள்ளூர் தகவல்கள், இறைவணக்க பாடல்கள், பிரதான செய்திகள், ஒலிச்சரம், சமூக அறிவித்தல்கள் மற்றும் பல சுவையான நிகழ்ச்சிகள் சுகமான ராகங்களுடன் வானமுதத்தின் வானொலியை அலங்கரிக்க இருக்கின்றன. வானமுதத்தின் சகல நிகழ்ச்சிகளையும் சுவைப்பதற்கு தொடர்ந்து வானமுதத்தின் வானொலியுடன் இணைந்திருங்கள். முதலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆக்கி உலகிற்கு அளித்த திருக்குறளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகின்றன. குறள்: உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நீர். உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நீர். பொருட்பால் 82 அதிகாரம் 813 குறள். இதன் பொருள்: கிடைப்பதை பற்றி எண்ணி பார்க்கும் நண்பரும் தனக்கு கிடைப்பதை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் பொது மகளிரும் கள்வரும் ஒன்றுதான். தவறு செய்பவர்களை நினைத்தாலே திருவள்ளுவர் பெருமானுக்கு நெஞ்சம் பொறுப்பதில்லை. அந்த அளவுக்கு நேர்மையின் மீது பற்றுதல் நாட்டம். நட்பையும் நண்பரையும் பற்றி நினைக்காமல் அவரிடமிருந்து பெறும் பயனை மட்டும் ஆராய்ந்து பார்த்து பழகுவார் என்றால் கணிகைக்கும் கள்வருக்கும் அவர்கள் சமமானவர்கள் என்று பொறிந்து தள்ளுகிறார். மேலும் கடிந்து கொள்கிறார். காரணம் என்ன? பொது மகளிர் பண்பு தெரிந்ததுதான். பரம்பரையின் காரணமாகவோ அல்லது பிழைப்பிற்காகவோ அவர்கள் அப்படி செய்கின்றார்கள். அவர்கள் வருபவர் எவ்வளவு கொடுக்கின்றார்கள் என்பதை பற்றித்தான் கவலைப்படுவர். கள்வரும் திருடப்படும் வீட்டில் இருப்பவர் நல்லவரா கெட்டவரா, உயர்ந்தவரா குழந்தையா வயதானவரா, பெருமைக்குரியவரா பெண்மணியா குடிகாரரா என்பதை எல்லாம் ஆராய மாட்டார்கள். பொருள் யாரிடம் இருந்தாலும் திருடுவர். இவர்கள் பண்பு தெரிந்ததுதான். நண்பராக இருந்து ஒரு வழி பாதையாக வருவாயை மட்டும் பார்த்தால் அந்த நட்பு வேண்டாம். நண்பரிடம் வருமானத்தை மட்டும் குறியாக கொண்டவர் நட்பை தகர்த்து எறிவோம். உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நீர். இன்றைய குரல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளியை 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

0: உள்ளூர் தகவல்கள் வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம், வானலை கெடுத்து வருபவர் எட்வர்ட் மெரியதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிராகரிக்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களை இலக்காக கொண்ட குடியேற்ற விதிமுறை மாற்றம். நியூ சவுத் வேல்ஸில் உள்ள முக்கிய கனிம திட்டத்திற்கு அமெரிக்கா 560 மில்லியன் டாலர் முதலீடு. H5N1 பறவை காய்ச்சல் வைரஸ் பரவலை தடுக்க விக்டோரியாவில் கோழிகளை பண்ணைகளுக்குள் முடக்க உத்தரவு. இனி விரிவான செய்திகள். நிராகரிக்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களை இலக்காக கொண்ட குடியேற்ற விதிமுறை மாற்றம். அவுஸ்திரேலியாவின் குடியேற்ற முறையில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய மாற்றங்களின் ஒரு பகுதியாக தற்காலிக விசாவில் இருந்து பாதுகாப்பு அல்லது புகலிடம் கோரும் நபர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அவர்களுக்கு பணிபுரியும் உரிமம் ரத்து செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் டொனி பேக் தற்காலிக விசாக்களை கட்டுப்படுத்தவும் வெளிநாடுகளிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வரும் நண்பர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை இறுதி செய்து வருகிறார். குடியேற்ற எண்ணிக்கை தொடர்பாக அரசாங்கம் தனது சொந்த கணிப்புகளை கூட தொடர்ந்து மீறி வருவதாக ஒன் நேசன் மற்றும் கூட்டணி கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. டொனிபர்க் இத்திட்டத்தை இந்த வாரம் தேசிய பத்திரிகையாளர் மன்றத்தில் அறிவிக்க இருந்தார். ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை அவரது நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. அதற்கு முன் இத்திட்டம் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டது. சில முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் தீர்வு காண வேண்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் முன்மொழியப்பட்ட நடவடிக்கைகள் குடியேற்ற எண்ணிக்கையை உண்மையில் குறைக்கும் அளவுக்கு கடுமையாக உள்ளனவா என்ற கவலையும் அமைச்சரவையில் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளெண்டிவெடி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். நியூ சவுத் வேல்ஸில் உள்ள முக்கிய கனிம திட்டத்திற்கு அமெரிக்கா 560 மில்லியன் டாலர் முதலீடு. நியூ சவுத் வேல்ஸில் உள்ள உலகின் முதல் ஸ்கேண்டியம் சுரங்கமாக உருவாகவுள்ள முக்கிய கனிம திட்டத்தை விரிவுபடுத்த அமெரிக்கா 560 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலரை முதலீடு செய்யவுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இவ் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். விண்வெளி, பாதுகாப்பு மற்றும் வாகனத் துறைகளில் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய பயன்படும் ஸ்கேண்டியம் என்ற முக்கிய கனிமத்திற்கு
1: ஸ்கேண்டியம் என்ற முக்கிய கனிமத்திற்கான

பாதுகாப்பான இடங்களில் அடைத்து வைக்க வேண்டுமென்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 50 அல்லது அதற்கு மேற்பட்ட கோழிகளை வளர்ப்பவர்களுக்கு மட்டுமே இந்த உத்தரவு பொருத்தமாகும். நீங்கள் இதுவரை கேட்டது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரன்.

வானொலியை அலங்கரித்து சென்றது இறைவணக்க பாடல்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானொலியை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையாக பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் எழுதிய சிந்தனை துளிகள் என்ற நூலிலிருந்து நான் வாசித்த சிந்தனை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நிறைகுடமாய் வாழ்வோம், நிறைகுடமாய் வாழ்வோம். நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் தழும்பும் என்று கூறுவார்கள். நம்மில் சிலர் ஏதேனும் ஒரு காரியத்தில் வெற்றியடைந்து விட்டால் அந்த வெற்றியை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு அடக்கமாய் இருந்து விடுகிறார்கள். எவ்விதமான ஆடம்பரமும் இவர்களிடம் காணப்படுவதில்லை. தங்களை பற்றி உயர்வாகவும் இவர்கள் பேசிக்கொள்வதில்லை. இவர்களுடைய ஒவ்வொரு செயலும் நம்பிக்கை ஊட்டுவதாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கும். அணுகுமுறைகளும் மென்மையாக இருக்கும். இவர்கள் மனப்பக்குவம் மற்றும் அனுபவம் உடையவர்களாக இருப்பார்கள். தங்களை அணுகி வரும் எவருக்கும் அன்புடனும் மனிதாபிமானத்தோடும் தங்களால் இயன்ற உதவிகளை எவ்விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமலேயே இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் எதிர்பாராமலேயே மரியாதை இவர்களை தேடி வருகிறது. இவர்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைந்து உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் ஆணவத்தின் சாயல் சிறிதும் இல்லாமல் பணிவு மிக்கவர்களாய் இருக்கிறார்கள். வேறு சிலரோ தாங்கள் அடைந்த வெற்றியை அனைவரும் தெரியும்படி பறைசாற்றி கொண்டு ஆரவாரத்துடன் வாழ்கிறார்கள். வெற்றியை விளம்பரப்படுத்தி கொண்டு அதன் மூலம் புகழின் உச்சியை அடைய முயற்சிக்கிறார்கள். தாங்கள் அடைந்த வெற்றியை அனைவரும் தெரியும்படி பறைசாற்றி கொண்டு ஆரவாரத்துடன் வாழ்கிறார்கள். வெற்றியை விளம்பரப்படுத்தி கொண்டு அதன் மூலம் புகழின் உச்சியை அடைய முயற்சிக்கிறார்கள். தங்களுடைய சொல், செயல், சைகை, குரல் அனைத்திலும் நான், எனது என்னும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதுமே தங்களுக்கு சொந்தமாகிவிட்டதாக இருமாப்புக் கொள்கிறார்கள். அனைவரும் தங்களை புகழ வேண்டும், தங்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காகவே மற்றவர்களுக்கு உதவி செய்வதைப் போல் காட்டிக்கொள்கிறார்கள். அனைவரும் தங்களை சுற்றியே இருக்க வேண்டும், தங்களையே பின்தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்படி செய்வதெல்லாம் தவறு என்பதை இறுதி காலத்தில் தான் உணர்கிறார்கள். பெயர், புகழ், செல்வாக்கு போன்ற அனைத்தும் தானாக நம்மை தேடி வந்தால் தான் நிலைத்து நிற்கும். மாறாக நாம் தவறான வழிகளில் அவைகளை தேடி அடைய முயன்றால் இறுதியில் வருந்த வேண்டி வரும். உண்மையான வெற்றி என்பது பொன், பொருள், செல்வாக்கு, பதவி போன்றவைகளால் பெறக்கூடியது அல்ல. நமக்குள் இருக்கும் தீய குணங்களை அகற்றி உயர்ந்த குணங்களை வாழ்க்கையில் கடைப்பிடித்து நமக்கும் இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் நேர்மையாக இருப்பதே உண்மையான வெற்றியாகும். வானத்தில் தோன்றும் வானவில் தற்காலிகமானது. திடீரென்று தோன்றி திடீரென்று மறைந்துவிடும் வானந்தான் நிலையானது. தானாக நம்மை தேடி வரும் புகழே நிலையானது. நிறைகுடமாய் வாழ்வோம் என்ற அந்த சிந்தனை பிரம்மகுமாரிகள் ஆன்மீக பல்கலைக்கழகம் எழுதிய சிந்தனை துளிகள் என்ற நூலிலிருந்து நான் வாசித்தது.

ஒலிச்சரம் நல்லது நேர்களே, வார வாரம் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானொலியை அலங்கரிக்கின்ற ஒலிச்சர நிகழ்ச்சி இப்பொழுது வானொலிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். இன்றைய ஒலிச்சரத்தில் எந்தெறிவு பாடல், வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள், நூலில் நுகர்ந்த பகுதிகள் மற்றும் சுகமான ராகங்களின் பின வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானிலைக்கு வருவது எந்தெறிவு பாடலொன்று.

0: நிலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்குகின்ற கருத்தை இவ்வாரம் வானொலிக்கு எடுத்து வருகின்றேன்.
1: ஒரு பள்ளிவாசல், அங்கே நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு வயசான அம்மா அங்கே வர்றாங்க. அவங்க கையில் திராட்சை பழ கொத்து, அதை கொண்டுக்கிட்டு வந்து நபிகள் கிட்ட கொடுக்குறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக வேண்டிக்கிறாங்க. நபிகள் நாயகமும் ரொம்ப பிரியமாக அதை வாங்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பித்தார். நபிகள் நாயகம் மதீனாவில் தங்கியிருந்தப்போ இது மாதிரி நிறைய பேர் பழங்களையும் தின்பண்டங்களையும் கொண்டுகிட்டு வந்து கொடுக்கறது வழக்கம். நபிகள் நாயகம் என்ன பண்ணுவார்னா, அதெல்லாம் வாங்குவார், உடனே பக்கத்தில் இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார், தானும் சாப்பிடுவார். இதுதான் எப்போதும் வழக்கம். ஆனால் இந்த தடவை என்னாச்சு தெரியுமா, அவர் அப்படி பண்ணலை. ஒவ்வொரு பழமாக எடுத்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் விருப்பமாக சாப்பிடுகிற காட்சியை ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வயசான அம்மா, அந்த பழத்தை கொடுத்தவங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. நாம் ஆசையாக கொண்டுகிட்டு வந்து கொடுக்குற பழத்தை நபிகள் நாயகம் இவ்வளோ பிரியமாக சாப்பிட்றாரே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த தோழர்கள் பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம், இன்றைக்கி வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரே அப்படின்னு. அண்ணலே, எது உங்களுக்கு வந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, இன்றைக்கி மட்டும் நீங்கள் அப்படி செய்யலையே, எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. இப்படி கேட்குறதுனால நாயகம் அதை தப்பாக புரிஞ்சிக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். யாரும் எதையும் அவர்கிட்ட கேட்கலாம், அப்படி கேட்குறதுக்கு உரிமை உண்டு. இந்த ஜனநாயக முறைகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை இது. தோழர்களின் கேள்விக்கு நபிகள் பதில் சொல்ல ஆரம்பித்தார். நண்பர்களே, அந்த அம்மா ரொம்ப பிரியமாக அந்த பழங்களை என்கிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாங்க. முதல்ல ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன், அது ரொம்ப புளிப்பாக இருந்தது, சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட யாருக்காவது அதை கொடுத்துருந்தா அதில் வாயில் போட்டதும் புளிப்பு தாங்காமல் முகம் சுழிச்சிருப்பீங்க. அதை அந்த அம்மா பார்த்துட்டாங்கன்னா வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆசையாக கொண்டுகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்க அன்பான மனசை நோகடிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. அதனால் முகம் சுழிக்காமல் சாப்பிட்ணுமேங்கிறதுக்காகத்தான் அந்த பழங்கள் பூராவே நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு புன்முறுவலோடு பதில் சொன்னாராம் நபிகள் நாயகம். இன்னொருத்தர் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக புளிப்பையும் இனிப்பாக ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடு இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய நாகரிகம், அது எல்லாருக்கும் சுலபமாக வந்துடாது. நல்லாக இருக்கிற பழத்தையே என்ன இவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் தான் நம்மக்கிட்ட அதிகம். இந்த காலத்தில் இல்வாழ்க்கையில் இந்த நாகரிகத்தை சில பேர் கடைபிடிக்கிறது உண்டு. நல்லா இருக்கோ இல்லையோ முகம் சுழிக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஏன்னு கேட்டால், எதுக்காக சார் வீண் வம்பு, ஏதோ நமக்குன்னு கொடுத்து வச்சது அவ்வளவு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படிம்பாங்க. இவங்கள்லாம் கூட ஒரு விதத்தில் பண்பாடு தெரிஞ்சவர்கள் தான். இப்போ ஒரு ஆள் ஊரெலாம் சுற்றி விட்டு கடைசியில் அழுத்து போய் ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சானான். ரொம்ப களைப்பாக இருந்தது அவனுக்கு, அதனால் ரொம்ப களைப்படைஞ்சு போய் ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துருக்குறான். இவனை பார்த்ததும் சர்வர் ஓடி வந்தார். சார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு தேவை ரெண்டு தோசையும் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளும் அப்படின்னா. சர்வர் உள்ளே போனார், ரெண்டு தோசையை கொண்டாந்து வச்சார். அன்பான வார்த்தை கேட்டனே அப்படின்னா இவன். சர்வர் ரொம்ப பணிவாக குனிஞ்சு இவன் காதோரமாக சொன்னார், ஐயா இந்த தோசையை சாப்பிட்றாதீங்க, புளிச்சு போன பழைய மாவு அப்படின்னார். இது பாருங்கள், அன்பான வார்த்தையும் ரெண்டு தோசையும் கேட்டார், கொண்டாந்து கொடுத்துட்டார். இப்படி இருக்கிறவர்களும் இன்றைய மனிதர்களில் அதிகம். அதனால் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். நம்மக்கிட்ட பிரியமாக நடந்துகிறவர்கள் மனம் கோணும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் அவருடைய செயல் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிற வாழ்வியல் உண்மை.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிளெண்டிவெளி 88.6 FM அலவரிசை ஊடாகவும் மற்றும் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.
1: மீரட்டை ஜனதாவோட சதுட்டின் இன்ன புள்ளோம் பரிசரையா
2: குணநகரம் and you.
3: I am proud that Labor is back.
2: Our absolutely unrelenting determination.
3: I am proud that Labor is united.
2: To ensure
3: united.
2: that this Parliament delivers good government.
4: பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது
5: அனுமதி கூடாது தன்மானத்தாக உயிரத்தில்
6: உணர்வு ஒவ்வொருத்தரும்

0: வானிலையில் தொடர்ந்து இடம்பெற இருப்பது இலங்கை மற்றும் வெளிநாட்டு செய்திகளின் தொகுப்பு.
1: முதலில் தலைப்புச் செய்திகள். தோல்விகளை மறைக்க அரசாங்கம் சர்வாதிகார பாதையில் பயணிக்கிறது. நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. சுகவீன விடுவிப்பு போராட்டம். கிராம உத்தியோகத்தர்களின் பணிப்புறக்கணிப்பால் அரசாங்கத்திற்கு புதிய நெருக்கடி. எட்டாவது வாரமாக பலாளியில் தொடரும் போராட்டம். பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. வங்கியொன்றில் போலி நாணயத்தாள்களை வைப்பிலிட முயற்சி. கிளிநொச்சியில் இருவர் கைது. சென்னை உயர்நீதிமன்ற புதிய நீதிபதிகளாக 15 பேர் பதவியேற்பு. நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்வு. பொதுவெளியில் தோன்றாத ஈரானிய அதியுயர் தலைவர் முஜ்தபா கமேனி காணொலியை வெளியிட்டு ஈரான் ஊடகம்.

0: இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமது தோல்விகளை மறைப்பதற்காக எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் மகா சங்கத்தினரை அடக்கி ஒடுக்கும் வகையில் சர்வாதிகார பாதையில் பயணிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
1: நிலவும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து தன் மீதும் எதிர்க்கட்சிகள் மீதும் பழியை போட்டு அரசாங்கம் தப்பிக்க முயற்சிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். வரி கொள்கைகளில் அடிக்கடி மாற்றங்களை செய்வதன் மூலம் சாதாரண உழைப்பாளிகள், நாளாந்த வருமானம் மீட்டுவோர் மற்றும் மாத சம்பளக்காரர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை குறிப்பிட்ட சில தரப்பினருக்கு மாத்திரம் சலுகைகள் அள்ளிக் கொடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க கணக்குகளில் டிரில்லியன் கணக்கில் பணம் இருப்பதாக காட்டுவது மட்டுமே ஒரு அரசாங்கத்தின் வெற்றியல்ல எனவும், மாறாக புதிய தொழில் முனைவோரையும் செல்வத்தை உருவாக்கும் குடிமக்களையும் அரசாங்கம் உருவாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற அரச நிதி திருட்டு சம்பவங்களின் நஷ்டம் உயர்த்தப்பட்ட வரிகள் மூலமாக பொதுமக்கள் மீது சுமத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் மின்சார கட்டண உயர்வுகளுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கம் எதிர்க்கட்சியினரை இலக்கு வைப்பதிலேயே கவனம் செலுத்துகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதால் மட்டுமே நீதித்துறையின் தாமதங்களுக்கு தீர்வு கண்டுவிட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி வெற்றிடங்களை நிரப்புதல், புதிய நீதிமன்றங்களை உருவாக்குதல் மற்றும் நிபுணர் அறிக்கைகளை விரைவில் பெறுவதன் மூலமே வழக்குகளை விரைவுபடுத்த முடியும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
0: இலங்கையில் நாளையும் நாளை மறுதினமும் கிராம சேவையாளர் சுகையின விடுப்பு போராட்டம் எடுத்து பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளமை அந்நூறு அரசாங்கத்துக்குரிய இன்னொரு புதிய நெருக்கடியாக வந்துள்ளது.
1: இலங்கையில் நாடளாவிய ரீதியில் மக்களுக்காக மிக முக்கியமான நிர்வாக பணிகளை செய்யும் பொறுப்பில் உள்ள கிராம சேவையாளர்களின் பங்கு முக்கியமானதாக உள்ள நிலையில் தற்போது அவர்கள் கடும் நெருக்கடிகளில் இருப்பதாக தெரிவித்து புதிய போராட்டம் நடத்தப்பட உள்ளது. பல கிராம சேவையாளர்களுக்கு இன்னும் முறையான அலுவலகங்கள் அல்லது உபகரணங்கள் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலையில் நாளையும் நாளை மறுதினமும் கிராம சேவையாளர்கள் சுகையின விடுப்பு போராட்டம் எடுத்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளனர். தங்களின் பயண செலவினம் உயர்த்தப்படாதமை உட்பட பல கோரிக்கைகளை சுட்டிக்காட்டி இந்த போராட்டம் நடத்தப்படும் என கிராம அலுவலர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்கு இன்று அறிவித்துள்ளார். கிராம அலுவலர்களுக்கு வழங்கப்படும் 600 ரூபாய் என்ற பயணப்படி தொகை கடந்த சில காலங்களாக உயர்த்தப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்.
0: வலிகாமம் வடக்கு பலாளி பகுதியில் தமது பூர்வீக காணிகளில் மீள்குடியேற அனுமதிக்கு கோரி காணி உரிமையாளர்கள் இன்று 8வது வாரமாகவும் தொடர் அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டம் பலாளி சந்தையில் இன்று இடம்பெற்றுள்ளது. நீண்டகாலமாக தமது காணிகளில் அரச படையினர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தங்களால் சொந்த நிலங்களுக்கு திரும்ப முடியாத நிலை தொடர்வதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
2: பலாலியிலிருந்து 90 ஆண்டு ஆனி மாசம் 15 வெளிக்கிட்ட நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்ப இன்னும் எங்களை விடையில நாங்கள் வீடு வாடகைக்கு முகாம்கள்ல அப்படி எல்லாம் இருந்துதான் வந்து இருக்கிறோம். அப்ப நடுக விடுவினம் விடுவினம் வந்த எம்பிமார் ஒரு தரம் எங்களுக்கு உதவி செய்யல. வராலியை விடும் கொண்டு விட்டு தந்திருக்கலாம் அவைகள், ஆனா அவங்க செய்யல எங்களுக்கு. நாங்களும் இப்படியே போராடி போராடி ஏரா கடைசியில தான் இப்ப 90 ஆண்டு எத்தனை வருஷம் ஆச்சு, 36 வருஷம் ஆச்சு. 36 வருஷத்திலையும் நாங்கள் இந்த ரோடு திறந்த உடனே நடந்து நடந்து வந்து நான் பார்த்துட்டு போனான் எங்களோட காணிகள் என்ன மாதிரியான்னு சொல்லி. அப்போ இவையெல்லாம் பார்த்து கொண்டு நிற்பாங்கள் எல்லாரும் அப்படியெல்லாம் பார்த்து இப்போ ஏரா கடைசியில் இப்போ நானும் வந்திருக்கிறேன்னுட்டேன். இப்போ விடுவினம் இப்போ எங்களோட பிள்ளைகளை கொண்டே காட்டவில்லை போகணும் காணிகள் அவையில் நாங்கள் இருக்கேக்கு தான் அந்த பிள்ளைகளை காட்டுறேன். சின்ன சின்ன பிள்ளைகளாக படிக்கிட்டது இந்த பிள்ளையை அவைகளுக்கும் பார்த்து
0: இந்தியா வழங்கிய புதிய பெய்லி பாலங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இந்த பாலங்களை அவற்றை பொறுத்தவென இந்திய ராணுவத்தின் பொறியியல் பிரிவு இலங்கைக்கு செல்ல தயாராகியுள்ளது.
1: இந்தியா இலங்கைக்கு வழங்கிய 8 பெய்லி பாலங்கள் கிளிநொச்சி உட்பட நாட்டின் 7 முக்கிய இடங்களில் பொருத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டுள்ள நிலையில் தற்போது வந்துள்ள இந்திய புதிய தொகுதி பாலங்களும் விரைவில் பொருத்தப்பட உள்ளன. இதற்காக ராணுவத்தின் பொறியியல் பிரிவும் இலங்கைக்கு செல்ல உள்ளது. இந்த நிலையில் இந்த தற்காலிக பாலங்கள் நிறுவப்பட்ட பின்னர் அடுத்த கட்டமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நிரந்தர பாலங்களை நிர்மாணிக்கும் பணிகளையும் இந்தியா விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய ராணுவத்தின் பொறியியல் பிரிவும் நீண்ட நாட்களுக்கு இலங்கையில் தங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் மற்றொரு கட்டமாக முல்லைத்தீவு முள்ளியம்பளை பகுதியில் தெங்கு பயிற்சியாளர்களுக்கு மானிய காசோலைகளும் தென்னம்பிள்ளைகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன.
1: தெங்கு பயிற்சிகை சபையினால் நடைமுறைப்படுத்தப்படும் கற்பகத்தரு வள்ளத்தின் கீழ் வடக்கு தெங்கு முக்கோணம் திட்டத்தின் மற்றொரு கட்டம் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் நடைபெற்றது. 2030 இலங்கையின் தெங்கு ஏற்றுமதி வருமானத்தை 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் வருடாந்து தெங்கு உற்பத்தியை 4,200 மில்லியன் காய்களாகவும் உயர்த்தும் தேசிய இலக்கை அடையும் நோக்கில் இது நடத்தப்படுகிறது. இதன்போது தெங்கு காணிகளுக்கான நீர் விநியோக அமைப்புகளை அமைப்பதற்காக 443 தெங்கு பயிற்சிகையாளர்களுக்கு மானிய காலசோலைகள் வழங்கப்பட்டன. மேலும் விசேட தெங்கு காணி மறுசீரமைப்பு மானிய திட்டத்தின் கீழ் மேலும் 72 பயிற்சிகையாளர்களுக்கு மானிய காசோலைகள் வழங்கப்பட்டன. இதற்கு மேலதிகமாக வடமாகாணத்தில் தெங்கு பயிற்சிகையை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் சுமார் 3,000 தென்னம்பிள்ளைகள் பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. வடக்கு தெங்கு முக்கோணம் தேசிய திட்டம் பருத்தித்துறை சிலாபத்துறை மற்றும் கொக்குழாய் பகுதிகளை இணைத்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் பவுனியா ஆகிய 5 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது.
0: கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் அமைந்துள்ள வங்கியொன்றில் போலி நாணயத்தாட்களை வைப்பிலிடுவதற்கு முயன்ற 2 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் போலி நாணயத்தாள்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முழங்காவில் பகுதியில் அமைந்துள்ள வங்கியொன்றில் வைப்பிலிடுவதற்காக குறித்த சந்தேக நபர்கள் இந்த போலி நாணயத்தாள்களை கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமையவே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பூநகரி மற்றும் நாச்சிக்குடா பகுதியைச் சேர்ந்த 26 மற்றும் 61 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் முழங்காவில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
0: யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டுக்காட்டு பகுதியில் வீடொன்றை சுத்தம் செய்த போது நின்ற நாட்களாக பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்களுடன் கூடிய ராணுவ வங்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது.
1: யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கிராமத்தில் நபர் ஒருவர் வீட்டை சுத்தம் செய்தபோது ராணுவ அங்கி ஒன்று காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த வீட்டின் உரிமையாளர் இதுகுறித்து மருதங்கணி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அங்கு சென்ற மருதங்கணி காவல்துறையினர் அது தொடர்பில் ஆய்வு செய்துள்ள நிலையில் அது ராணுவத்தினர் வெடிப்பொருட்களை வைத்திருக்கும் அங்கி என்றும் அதில் நீண்ட நாள் பட்டு வெடிக்கக்கூடிய பொருட்கள் காணப்படுவதையும் கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலையில் நீதிமன்றத்தின் உரிய அனுமதியை பெற்று குறித்த பொருளை அளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
0: சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகளும் இன்று அதிகாரப்பூர்வ பதவி பிரமாணங்களை செய்து கொண்டனர்.
3: சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகளின் பதவியேற்பு விழா ஒன்று நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 புதிய நீதிபதிகளை நியமித்து ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் இவர்கள் அனைவரும் ஒன்று பதவியேற்றனர். உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கூட்டங்களில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதிதாக நியமிக்கப்பட்ட 15 நீதிபதிகளுக்கும் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதவி வெற்றிடமாகுள்ள நீதிபதி பணியிடங்களை நிரப்பும் வகையில் உச்சநீதிமன்ற பரிந்துரைத்த பட்டியலிலிருந்து 15 பேரை நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக 15 நீதிபதிகள் பதவியேற்ற நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பின் ஒரே நேரத்தில் 15 நீதிபதிகள் பதவியேற்பது இதுவே முதல் முறையாகும்.
0: ஈரான் மீது கடந்த பிப்ரவரியில் போர் தொடங்கிய காலம் முதல் பொதுவெளியில் தோன்றாத தற்போதைய அதி உயர் ஆன்மீக தலைவர் மொஜ்துபா கமேனி தோன்றும் புதிய காணொலி ஒன்றை ஈரானிய அரசு ஊடகங்கள் பகிர்ந்துள்ளன.
1: ஈரான் மீதான தாக்குதல்கள் ஆரம்பித்த முதல் நாளில் மொஜ்துபா கமேனியின் தந்தையான அப்போதைய ஆன்மீக தலைவர் அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் கடந்த மார்ச் மாதம் மொஜ்துபா கமேனி அதி உயர் ஆன்மீக தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அதன் பின்னர் அவர் பொதுவெளியில் தோன்றாத நிலையில் புதிய காணொலி வெளிவந்துள்ளது. இந்த காணொலியில் அது வெளியான நேரம் குறித்த இந்த விவரங்களோ அல்லது அவர் எங்கு இருக்கிறார் என்பது குறித்த விவரங்களோ இல்லை என்பதால் இது புதிய காணொலியா அல்லது பழைய காணொலியா என்ற ஊகங்கள் எழுந்துள்ளன. புதிதாக வெளியிடப்பட்ட இந்த காணொலியில் கமேனி ஒரு குழுவினருக்கு மதப்பாடம் கற்பிப்பது போல காட்சிகள் உள்ளன. அமெரிக்கா மற்றும் ஸ்ரேலின் குண்டுவீச்சு தாக்குதலில் மொஜ்துபா கமேனியின் காலில் எலும்பு முறிவும் முகத்தில் காயங்களும் ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்ட போதிலும் புதிய காணொலி காட்சிகளில் அவ்வாறான காயங்களுக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை.
0: செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
3: தோல்விகளை மறைக்க அரசாங்கம் சர்வாதிகார பாதையில் பயணிக்கிறது. நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. சுகவீன விடுவிப்பு போராட்டம். கிராம உத்தியோகத்தர்களின் பணி புறக்கணிப்பால் அரசாங்கத்திற்கு புதிய நெருக்கடி. எட்டாவது வாரமாக பலாளியில் தொடரும் போராட்டம். பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. வங்கியூரில் போலி நாணயத்தாள்களை வைப்பிலிட முயற்சி. கிளிநொச்சியில் இருவர் கைது. சென்னை உயர்நீதிமன்ற புதிய நீதிபதிகளாக 15 பேரை வைப்பிலிட முயற்சி. கிளிநொச்சியில் இருவர் கைது. சென்னை உயர்நீதிமன்ற புதிய நீதிபதிகளாக

மற்றும் வெளிநாட்டு செய்திகளின் தொகுப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானிலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன்.

0: நேர்லி நிகழ்ச்சியில் தொடர இருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன், அற்புத வடிவில் அனுபவ தொகுப்பு. எழுதியவர் வழக்கறிஞர் தான ராமலிங்கம். நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள்நேசதாசன். இறைவன் 9 அவதாரங்கள் எடுத்திருக்கின்றார். 10வது அவதாரமே கல்கி அவதாரமாக வரப்போகின்றது என்பது வைணவ பெருமக்களின் நம்பிக்கை. புராணங்களும் கதைகளும் அதையே கூறுகின்றன. மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனன், பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன், கல்கி என்பது அந்த 10 அவதாரங்கள். இறைவன் மட்டும்தானா, மனிதனும் இதே அவதாரங்களை எடுக்கின்றானே என்று நானேதான் என்னும் ஒரு திரைப்படத்தில் பாடலொன்று கூறுகின்றது. எத்தனை அவதாரம் அடடா, எத்தனை அவதாரம், இத்தனை சிறிய மனிதன் தினமும் எடுப்பது தசா அவதாரம்.
1: எத்தனை அவதாரம் அடடா, எத்தனை அவதாரம்.
0: இதுதான் பாடலின் தொடக்கம். ராமன் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று சத்திய வாழ்க்கை வாழ்ந்தவன். கிருஷ்ணன் சொல்லும் செயலும் இதற்கு நேர்மாறானது. பெரும்பாலும் உண்மை பேசுவதில்லை, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனைத்தையும் மாற்றுவான். ஆனால் மனிதன் இந்த அவதாரங்களை எப்படி எடுக்கின்றான் தெரியுமா? சத்தியம் பேசும் குணத்திலே அவன் கிருஷ்ணன் அவதாரம், தர்மத்தை காக்கும் நடிப்பிலே அவன் ராமன் அவதாரம், உண்மை பேசுவதில் கிருஷ்ணன் அவதாரம், நல்லவனாக காட்டிக்கொள்ளும் போது ராமனாக நடிக்கின்றான்.

கூர்மம் ஆமை வடிவாக இறைவன் எடுத்த அவதாரம். நரசிம்ம அவதாரம் பாதி மனிதனாகவும் பாதி விலங்காகவும் அவதாரம் எடுத்து தன்னை எதிர்த்து நின்ற இரணியனின் வயிற்றை கிழித்து கொன்ற அவதாரம். மனிதனும் இந்த அவதாரங்களை எடுக்கின்றான் எப்படி தெரியுமா? தலையை மறைத்து ஊரை ஏய்ப்பதில் அவன் கூர்ம அவதாரம். சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒவ்வொரு மனிதனும் நரசிம்ம அவதாரம். தான் யாரென்று வெளியே காட்டிக்கொள்ள முடியாத சூழலில் ஆமை தனது தலையை தனது ஓட்டினில் இழுத்து கொள்ளும். தன்னை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஊரை ஏய்க்கும் ஒவ்வொருவனும் தலையை ஆமையைப் போல் மறைத்துக் கொள்ளுகின்றான். அப்போது அவன் எடுப்பது கூர்ம அவதாரம்.

வாய்ப்பு கிடைத்தால் விலங்காகவே மாறி மற்றவரை அழித்து மகிழ்ச்சி அடைவதில் மனிதன் நரசிம்ம அவதாரமாகவே விளங்குகின்றான். பன்றி அவதாரம் எடுத்து உலகை காத்தது அது வராக அவதாரம். பெற்றவர்களும் இகழக்கூடிய வடிவில் குள்ள உருவம் கொண்டது வாமன அவதாரம். மனிதன் இடம் தெரியாமல் விழுவதில் அவன் வராக அவதாரம். இனம் தெரியாமல் எதிர்ப்பதிலே அவன் வாமன அவதாரம். பன்றி சேற்றில் புரளும், கண்டதை தின்னும், இடம் பார்க்காமல் விழுந்து கிடக்கும் மனிதன்.

அவனும் இப்படியெல்லாம் வாழ்கின்றான். அப்போது அவன் எடுப்பது வராக அவதாரமாம். தனது வலிமையை பற்றி எண்ணாமல் தன்னை விட வலிய இடங்களில் மூக்கை நுழைத்து மோதுகிறான். அப்போது அவன் குள்ள வடிவம் எடுத்த வாமன அவதாரமாம். கழுவுகிற மீனில் நழுவுகிற மீன் என்கின்ற ஒரு சொல்பதம் உண்டு. எப்படி வேண்டுமானாலும் பேசி, ஆனால் அதை செயலில் காட்டாமல் தப்பித்து போகின்றவர்களை இப்படி குறிப்பார்கள். இதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த வரியை படியுங்கள். பிடிபடும் போது நழுவுவதிலே அவன் மச்ச அவதாரம், பிறரை கெடுப்பதில் எடுப்பதுதானே மிச்ச அவதாரம், பிடிபடாமல் நழுவுவதில் மீன் அவதாரமாம் மனிதன். ஏழு அவதாரங்களுக்கு இப்படி ஒப்புமை கண்ட பாடல், மற்ற இரண்டு அவதாரங்களையும் பிறரை கெடுப்பதற்காகவே அவன் எடுக்கின்றான் என்கின்றது.

0: மனிதர்கள் இப்படியும் இருப்பார்கள் என்பதை சலிப்புடன் சொல்லி பாடல் நிறைவடைகின்றது. கண்ணொன்று காணும், வாயொன்று பேசும், இரட்டை வேடமடா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது மனிதனின் பாடமடா, பெண்வரி கொண்டவன் எவனானாலும் தாயே தாரமடா, இந்த பேதைகளை நாம் நினைப்பது கூட நெஞ்சுக்கு பாரமடா. தவறான வாழ்க்கை கொள்கைகளை கடைபிடிப்பவர்களுடன் பழகுவது மட்டுமா, நினைப்பதும் கூட நம் நிம்மதியை கெடுக்கத்தான் செய்கின்றது. சரி நேயர்களே, இந்த பாடலை முழுமையாக அர்த்தத்தோடு கேட்போமே.
1: எத்தனை அவதாரம்
0: நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். நிகழ்ச்சி தொகுப்பு எட்வர்ட் அருள் நேசதாசன்.

நேர்லே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன். எழுதியவர் வழக்கறிஞர் தானா ராமலிங்கம். அற்புத வடிவில் அனுபவ தொகுப்பு. ஆறாம் அறிவே தேரா அறிவு என்று பாடலில் வருகின்ற வரிகளுக்கும் அந்த முழு பாடலுக்குமாக அவர் தருகின்ற விளக்கம். மனிதனை பற்றி சலிப்புடன் எழுதப்பட்ட பாடல் இது. திரைக்காட்சிக்கான பாடல் என்பதை தாண்டி கவிஞருக்கு இயல்பாகவே மனிதர்களின் பிற செயல்களின் மேல் இருந்த வெறுப்புத்தான் சொற்களை இப்படி கொட்ட வைத்திருக்கின்றது. ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம்போல் வளர்ந்து விட்டான். எதிலும் அச்சம், எதிலும் ஐயம், எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறான். தன் இயற்கை அறிவை மடமை என்னும் பனித்திரையாலே மூடுகிறான். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பனித்திரை. எதற்காக அந்த திரைப்படத்திற்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது என்பது நமக்கு இன்று தெரியாது. ஆனால் இந்த பாடலில் பனித்திரை என்பதற்கு கவிஞர் கொடுத்திருக்கும் விளக்கம் எண்ணி ரசிக்கத்தக்கது. இயற்கை மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றது. ஆனால் அந்த அறிவு சொல்லிலோ செயலிலோ வெளிப்படவில்லை. காரணம், மடமை என்னும் பனித்திரை அறிவை மூடியிருக்கின்றது. அறிவை மூடிய பனித்திரை மடமை என்று சொன்னதில் இன்னொரு அழகும் தெரிகிறது. அது ஒன்றும் விளக்க முடியாத திரை அல்ல. மார்கழி தை மாதங்களில் விடியற்காலைகளில் சில அடி தூரத்தில் வருபவரும் சரியாக தெரியாதபடி பனித்திரை மூடியிருக்கும். அந்த பனித்திரை கதிரவனின் ஒளி வர வர இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுகிறது. அதேபோல் கல்வி கேள்வி என்னும் வெளிச்சம் சேரச் சேர மடமை என்னும் பனித்திரை விலகி அறிவு ஒளிரத் தொடங்கும். பெண்ணே தெய்வம், அன்னை கடவுள் பெருமை என்று பேசுகிறான். பெண் பேதைகள் என்றும் பீடைகள் என்றும் மறுநாள் அவனை ஏசுகிறான். நாயாய் மனிதன் பிறந்திருந்தாலும் நன்றி என்னும் குணம் நிறைந்திருக்கும். நரியாய் அவனை உருவெடுத்தாலும் தந்திரமாவது தெரிந்திருக்கும். காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும். காற்றாய் நெருப்பாய் நீராயிருந்தால் கடுகளவாவது பயனிருக்கும். பெண்ணை ஆடவன் தனக்கு சமமாக நினைப்பதே இல்லை. ஒன்று கடவுள் நிலைக்கு அவளை உயர்த்துகிறான், அல்லது காலில் போட்டு மிதிக்க தயாராக இருக்கின்றான். விலங்குகளுக்கு கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்போ அல்லது தனித்தன்மையோ இருக்கின்றது. இவை எவையுமே இல்லாமல் பயனற்று திரிபவன்தான் மனிதன். ஆறறிவுடனே பேச்சும் பாட்டும். அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான். அந்த ஆறாம் அறிவை தேரா அறிவாய் அவனே வெளியில் விட்டுவிட்டான். ஆறாம் அறிவு மட்டுமல்ல, அத்துடன் இணைந்து பேச, பாட, சிரிக்க, சிந்திக்க என்று அனைத்தையுமே பெற்ற மனிதன் மற்ற எல்லாவற்றையும் தன்னுடன் வைத்து கொண்டு அந்த ஆறாம் அறிவினை தேரா அறிவாக விட்டுவிட்டான் என்கிறது இந்த பாடல். நாமும் கேட்டு பார்ப்போமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளெண்டிவெளி FM அலவரிசையூடாக. மங்காத புகழ் கொண்ட சங்க தமிழை கங்காரு நாட்டில் காற்றில் தவளவிடும் வானமுதம் தமிழ்.
1: நேர்லே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் தவழும் கண்ணதாசன்,
0: அற்புத வடிவில் அனுபவ தொகுப்பு. இக்கரைக்கு அக்கரை பச்சை, என்றும் இக்கரைக்கு அக்கரை பச்சை. இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்களா? பாடலின் ஒவ்வொரு சொற்களையும் ரசித்திருக்கின்றீர்களா? அனைத்தும் அறிந்த ஒரு ஞானியின் சொற்கள் அவை. இவை உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. கவிஞரிடம் உதவியாளராகவும் அவரது வாகன ஓட்டியாகவும் இருந்தவர் திரு ராம முத்தையா அவர்கள். இரவு நேரத்தில் முத்தையா கார் ஓட்டினால் நிம்மதியாக காரில் தூங்குவார் கவிஞர். மிகவும் உரிமையாகவும் தைரியமாகவும் கவிஞரிடம் பேசக்கூடியவர் அந்த முத்தையா. தனது நூலில் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் அவர். ஒருமுறை கவிஞரிடம் நான் கேட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி காண்பிக்க கூடாதா என்று. நான் உங்களை நம்பித்தானே இருக்கின்றேன் என்றும் அவரிடம் சொன்னேன். அதற்கு கவிஞர் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. அன்றைய தினம் அக்கரை பச்சை என்ற திரைப்படத்திற்கு பாடல் எழுதினார் கவிஞர். அந்த பாடலின் சில வரிகள் எனக்கு கவிஞரின் பதிலாக இருந்தன. அந்த பாடல் அக்கரைக்கு இக்கரை பச்சை என்பது. யாரோ எதற்கோ எறிகிற ஒரு கல் கவிஞரின் மனதை தாக்குற போது அது ஒரு படைப்புக்கான கருவியாகிவிடுகிறது. இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும். இக்கரைக்கு அக்கரை பச்சை. என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை. இக்கரைக்கு அக்கரை பச்சை. கண்ணாடி முன்னால் நான் நிற்கின்றேன், ஆனால் அதில் என் முகம் தெரியவில்லை என்பது ஒரு முரண். எது சரியானதோ எது இயல்பானதோ அது இங்கு நடக்கவில்லை. என் வீட்டு கண்ணாடி எதிர்வீட்டில் இருப்பவர் முகத்தை மட்டுமே காட்டும் என்பது எவ்வளவு அதீதமான ஒரு கற்பனை. இருப்பதை பொருட்படுத்தாமல் இல்லாததற்கு ஏங்குவது என்பதே வாழ்க்கையாகி போனது. இதுவும் மானுட வாழ்வின் ஒரு முரண்தான். சிந்தித்து பார்க்க மிகவும் வேடிக்கையாக இருக்கும். நாம் விரும்புவது நமக்கு கிடைப்பதில்லை. நமக்கு கிடைப்பதை நம்மால் அனுபவிக்க முடிவதில்லை. நாம் அனுபவித்து மகிழ்வது நமக்கு நிரந்தரமாக இருப்பதில்லை. நிரந்தரமாக இருப்பது நமக்கு சலிப்பு தட்டிவிடுகிறது. எல்லாவற்றுக்கும் நம் மனம்தான் காரணம். சம்சாரியின் ஆசை சந்நியாசம், அந்த சந்நியாசியின் ஆசை சம்சாரம். காணலுக்கு மான் அலையும் கண்கண்ட காட்சி, கண் முன்னே காணுங்கள் ஒரு கோடி சாட்சி. இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததை தேடி ஓடுவதால் என்ன பயன்? தொலைவிலிருந்து பார்த்தால் வெயிலின் காரணமாக பளபளக்கும் மணல் வெளியில் அல்லது நமது நகரங்களில் இருக்கும் தார்ச்சாலைகளில் கூட நீர் தேங்கி இருப்பதைப் போல் இருக்கும். இது காணல் நீர் என்று சொல்லப்படும். மணல் வெளியில் நீரை தேடி ஓடுகின்ற மான் காணல் நீரை உண்மை நீர் என்று எண்ணி தேடி அலைகின்றது. நீர் இருப்பதாக தோன்றிய இடத்தில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் சற்று தொலைவில் மறுபடியும் காணல் நீர் தெரியும். மான் அதனை தேடி மறுபடியும் ஓடும். இல்லாத நீரை இருப்பதாக எண்ணி ஓடும் மானுக்கும், கிடைக்காத இன்பத்தை கிடைக்கும் என்றெண்ணி ஓடும் மனிதனுக்கும் வேறுபாடு இல்லை என்கிறது இந்த பாடல். கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள், கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள், வழிச்சாலை கண்டோர்கள் செல்லுங்கள், போக வழியின்றி நிற்பவர்கள் நில்லுங்கள். கல் தரையில் கைபோட்டி நீந்துகின்ற மனிதா காலமிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா? அவரவர்க்கு வாய்த்ததை ஒப்புக்கொள்வதும் அவரவர் இருக்கும் இடத்தை உணர்ந்து நடந்து கொள்வதும் தான் அமைதிக்கான வழி. இருப்பதோ கல் தரையில் நான் நீந்தி செல்வேன் என்று முயல்வது அறிவின் பாற்பட்டதா? நாங்கள் இருக்கும் ஊரிலிருந்து என்னோர் ஊருக்கு செல்லுகின்ற போது அந்த ஊரின் கால நிலைக்கு நாம் மாறித்தான் ஆக வேண்டும். இல்லை, என் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று நம் கொள்கையில் உறுதியாக இருந்தால் இழப்பு நமக்குத்தான். ஏனெனில் எந்த நாட்டில் எப்போது விடியும் என்பது காலமிட்ட கட்டளை. அதை மாற்ற முடியாது. மழை நாளில் உன் கண்கள் வெயில் தேடும், கோடை வெயில் நாளில் உன் மேனி குளிர் தேடும். அது தேடி இது தேடி அலைகின்றாய், வாழ்வில் எது வந்து சேர்ந்தாலும் தவிக்கின்றாய். அவரவருக்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை, அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை. மகிழ்ச்சியாகவே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று நினைக்கக்கூட பலர் விரும்புவதில்லை. இன்னும் எவ்வளவு நாள் இந்த மகிழ்ச்சி இருக்கும் என்று அதற்கும் சலித்துக் கொள்வார்கள். பார்த்தீர்களா, இன்னும் வேறு ஏதோ மகிழ்ச்சி இருப்பதாக தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு துன்பம் வந்தால் இன்னும் எவ்வளவு நாள் இந்த துன்பம் இருக்கும் என்று எண்ணி எண்ணி ஆறுதல் கொள்வதில்லை. வாழ்க்கையே முடிந்துவிட்டது போல கவலை கொள்வார்கள். தைரியம் சொல்பவர்களிடம் உனக்கு வந்தால் தெரியும் என்றும் அவர்கள் சொல்வார்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் இடத்திற்கு நாம் போய் சேரவே முடியாது, ஏனெனில் அப்படி ஒரு இடமே இல்லை. மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்பவர்களே எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். பாடலின் நிறைவு வரிகள் இரண்டும் மிகுந்த பொருளாளம் வாய்ந்தவை. எங்களில் மிக பெருமளவு நூலறிவு பெற்றவர்கள் கூட தமக்கு நெருக்கமானவர்கள் பொருளாதார வசதிகளோடும் புகழோடும் மரியாதைகளோடும் உயர்வதைக் கண்டு பொறாமையில் தவிப்பது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனம் தெரியுமா? வகுத்தான் வகுத்த வகை என்று வள்ளுவன் பேசுகின்றான். அதுதான் அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை என்ற பாடல் வரியாக மாறியுள்ளது. பிறகு எதற்கு அக்கரையில் இச்சை? இக்கரையை விட அக்கரையே பச்சையாக தெரிவதால் மனிதனுக்கு எப்போதுமே அக்கரையில்தான் இச்சை. சரி நேர்களே, நாமும் இந்த பாடலை முழுமையாக கேட்டு ஒவ்வொரு வரிகளையும் ஆழமாக சிந்திப்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிந்திவெளி எஃப்எம் 88.6 எலவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானொலியை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் உங்கள் கவிதை வளைவுகள் நானாகுவேன் என்ற கவி பேரரசு கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய இருவட்டிலிருந்து நான் தெரிவு செய்த சில பாடல்கள் சுகமான ராகங்களாக வானொலியை அலங்கரிக்க இருக்கின்றன.
1: கொத்தி வச்ச மல்லிக மொட்டு என்ற இந்த பாட்டுக்குள் ஒரு வரி வரும். ஆத்துக்குள்ள நேர்த்து ஒன்ன நினைச்சேன், வெட்க நிறம் போக மஞ்ச குளிச்சேன். இந்த வரியை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஒரு பெருங்கலைஞர் இதை கவனித்து விட்டார். பொதுவாக தமிழ்நாட்டு பெண்கள் மஞ்சள் குளிப்பது இரு காரணங்களுக்காக. முதல் காரணம், மஞ்சள் என்பது கிருமி நாசினி. இரண்டாம் காரணம், தங்கள் கருப்பு தோலில் தங்கம் பூசுவதற்காக மஞ்சள் குளிக்கப்படுகிறது. அந்த இரண்டு காரணங்களையும் தாண்டி நீ மூன்றாவது காரணம் சொல்லியிருக்கிறாய். அதாவது, அவனை பார்த்து அவள் வெட்கப்பட்டு விட்டாளாம், அந்த வெட்கம் தெரியாமல் மறைப்பதற்குத்தான் மஞ்சள் குளிக்கிறாளாம். இப்படியெல்லாம் சொன்ன குசும்பு மதுரை மாவட்டத்து கவியனுக்கு தவிர வேறு எவருக்கும் வராது என்று என்னை செல்லமாக கன்னம் கிள்ளி கேலி செய்தார் அந்த பெருங்கலையர். அவர்தான் நடிகப் பெருங்கலையர் சிவாஜி கணேசன்.

காதலனும் காதலியும் மின் ஏணிக்காக காத்திருக்கிறார்கள். மின்சாரம் அருந்து விட்டது. ஐயோ, 10வது மாடி வரை என்னால் நடக்க முடியாதே என்று செல்ல சினுங்கள் காட்டுகிறாள் காதலி. உன்னை நான் ஏந்தி செல்லட்டுமா என்று கேட்கிறான் காதலன். என்னை எப்படி ஏந்தி செல்ல முடியும்? உங்கள் கைகளில் நான் கனக்க மாட்டேனா என்று கேட்கிறாள் காதலி. இந்த சூழலில் ரட்சகன் படத்தில் ஒரு பாட்டு எழுதினேன், கையில் மிதக்கும் கனவார் நீ என்ற பாட்டு. ஆர்கமிடிஸ் தத்துவத்தை காதலில் கொண்டு வந்து வைத்தால் என்ன என்ற கேள்வி என் நெஞ்சில் எழுந்தது. நீரில் பொருள்கள் எடை இழக்கும், நிலவில் மனிதன் எடை இழப்பான், காதலும் கூட எடை இழக்கும், கண்டுகொண்டேனடி உன்னாலே என்ற பொருளில் எழுதினேன். இந்த பாட்டு விஞ்ஞான தகவல் ஒன்றை காதலில் கொண்டு வந்து இழைத்ததற்காக பெரிதும் பேசப்பட்டது.

இழந்த பழம் இழந்த பழம் என்று ஒரு பாட்டு, தமிழ்நாட்டு காற்றையே வசீகரம் செய்த பாட்டு. அது ஒரு சராசரி பாட்டு. அதில் கூட கவிஞர் கண்ணதாசன், எட்டி எடு ஏழு பைசா, நான் தொட்டு தந்தா எட்டு பைசா, என் ஸ்பரிசத்துக்கு ஒரு காசு அதிகம் என்று கவிஞன் தன் முத்திரையை அங்கே பதித்திருப்பான். அப்படி ஊர்வசி ஊர்வசி, டேக் இட் ஈஸி ஊர்வசி என்று கல்லூரி மாணவர்களின் நடனப்பாட்டு, ஆர்ப்பாட்ட பாட்டு. இதில் கூட தமிழில் வார்த்தைகள் 300,000 1 சொல்லடி குறைந்தபட்சம் என்று ஒரு ஓரத்தில் நானும் இருந்தேன்.